தக்கனம் தக்கதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தக்கதம் தக்கனம் தக்கதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜரி ததல தஜனு ததலு தத்தினி ததினி தச்சனு தத்த தரித தனத்த

0: சேர அகி சேர சஹஸ் சூர கத்தர் பண்லி பிராண் நச்சூர பாயின் பல்கோ அபதி கௌ பைரி லாய் மார் பகவ் சம்க யுவக அப சம்கன சம்க சாத்தி புகை லம் கனரம்க யுவக் ஹிதய மா ஜோஸ் பராவ் மன்னி தன்யு அமர் கராவ்
1: बहुत बढ़िया अनि बुनीलाई कविता त राम्रो आउँदो रहेछ अघि पछि पनि भन्थ्यो है अच्छा अब चाहिँ कसले के सुनाउँछ
0: अब हामी एउटा गीत सुनाउन जाँदैछौँ
1: ल त बुनीहरूको गीत सुनिदिउँ